முறுக்கு சரி உப்பர் மேல மாத்தே மாயி மாயி சரணம் குருமீட்டே மாயி சரணம் குருமீட்டே வட்டே பாக தேவே பரமேஸ்வர் வட்டே பாக தேவே பரமேஸ்வர் கோட் பதா தர்சன் குருமீட்டே.